அவை வர ஒரு கையவனு பகவரே தேவாரே என்னும் சங்கத்து சபுதாரே சூப்பது போய் சபுதானா.